0: ஐரன் ஸ்டோர் ஹாலானி ஹோல்சேல் டிப்போ அ நேம் டு பீ ட்ரஸ்டட்
1: சரியா கார்டர் டியர் எங்கள் சேனல்பட்டி லோஹி தர்வாசா சில்வர்ஜா சோங் சிமெண்ட் ரேத்தி கிரேஷ் ஐ ரங் வகைரா பாஜார் கா பாரியா دستیاب ஐன்
0: ஹானே யச்சு மெஹ்ரான் ஐரன் ஸ்டோர் நஸ்த் பலோச் பெட்ரோல் பம்ப் நேஷனல் ஹைவே ஹாலானி
1: ராப்தி லை ப்ரோப்ரைட்டர் குலாம் நபி முகல் 03003204372 ஐ 02424601000